ஒரு கபூரிகா மோர்வா சீலோகிராமாசினி ஒரு கபூரிகா மோர்வா சீலோ மியகா பிதி இக்கா